0: FM 93.5, FM 93.7, Lakhana Radio ITN.
1: உதயாட்டை வினாடி சதாய்
2: அடகுமுறை ரலுமாவதி நில் குருல்லா சோனாலிகா அஸ்வபல பனஹக என்ஜின் தாரிதாவ அவம இந்தன தஹனே பஹசுவின் ஹெசிரவீம நடத்துவ சா அமதர கொடஸ் கெனிமே பஹசும டூ வீல் ஃபோர் வீல் சோனாலிகா டிராக்டரிய தென் டிவைன புரா அதி டிவிஸ் சோனாலிகா அலவி நியோஜித்யான் வெதின் ராட்சணிய லியாபதிஞ்சிய அவுர்து ஹதரக்க சேவாவசா வகக்கிம சமக டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வெதின் சோனாலிகா டிராக்டரி மகப்புலவட்ட மகபலையாக
3: ஒயாட்ட விஷ மத்ரவ்ய பாவிதேன் இவத்வென்ன ஓனத ஜீவிதைய அலுதேன் பட்டங்கன்ன ஆசத ஏனாம் மேக ஒயா கண்ணம் ஓன கோல்லகாக தானமையை விசிஹதட கதாகரான் ராட்டம் எக்கட்ட ஜாதிக்க மேயும்
4: David Peris Motor Company within Rajya Sevaka Obata Bajaj Three Roda Rata Saha Motorcycle Sandaha Suvisheshi Varaprasad Saha Deemana DPMC Rajya Pranama Amatanna Binduai Ikai Ikai Hatarai Hatsiyai Hayasiyaya
5: Aydun Karwan Tis Pandahasak Aturin Urenura Gatela Kayana Bhisheketa Oba Sudanamda
6: Api Soyan
7: Golden Voice.
8: Langadima.

0: ஃபியூச்சர்க்கு பிளஸ் பாயிண்ட் எக்காக் ஆர்டிபி யூத் பிளஸ் விசேஷ பிரதிலாப ரசாக் சமகிங் யூத் கடம செட் வென பேங்கிங் பார்ட்னர் ஆர்டிபி யூத் பிளஸ் கீனுமா உப வினுவென்மா
1: லாகாண்ட ரேடியோ ITN.

0: ஒலிம்பியால் ஹத்தலிய அலுத்ம சம்பத் ஆகோ
1: தாயட்ட வினசாக் தா அடக பெரலியாக் லங்கதீபா லங்கதீபா

0: பிராட்டத்த வகக்கியன ரேடியோ
1: SLT Mobitel 5X கேதரம் fit கரண்ண ஒக்கும் devices கணிக் கரண்ண gaming world low latency fast and stable unlimited தோரகான் package ரசா SLT Mobitel 5X
2: வசவிஷ நாத்தி தேஷிய கிரிவலின் பமனக்ம நிப்பதவன மாவிமே சாரக்குனியர் ரகாத் பெல்வாத்த கிரி தன்லாங்கம் கேல் சுப சாக்கமகின் மிலதே கத்த

0: பேய் மொழிவு மத கிரிம சுரேகி முமாக தொட்ட
1: பார மாறுவேமேதி பதிக்கு மாறுவ நித்தரம பாவிதா கரான் நெத்னம் போலீஸ் நிலதாரியக்கு சிட்டன ஸ்தானியக்கின் பார மாறுவேன்
0: சுபகவனாக பரிசுமின் கிகிலேன் FM 93.5 FM 93.7 லாகான ரேடியோ ITN ஹம காலிம ட்ரெண்டின் சிந்து ஏன லங்காவே எக்கம சேனல் லிக்க லாகான

அவசத்துனாய் வினாடி பணம் பாய்கியான சாமி அதை அண்டகேனே ஒரு லோசோ தமிழ் ஹெமக்கியான வந்தானோ ஹெமக்கியான் கேலா சாமி ஐயா பி மனோகராத் மினிசு அப்பேதி ஹசக்கேம் பலான் ஏகே மினிசுங்க பிரச்சனையாக மிசா கொயாக்க பிரச்சனையாக கிரகான்வா சமார மினிசு கொஹமா தேவாய் நேத அப்பிட்ட மினிசு ஹித்தன பத்திரம் விதிய வினஸ்கரான் பே கொஹமட்டவா ஹபை அப்பிட்ட அப்பி ஏலகன ஹித்தன விதிய வினஸ்கர கண்ண புலுவா ஏ கோபிட்ட ஏலகன ஹித்த ஹிதாமா துக்கர்தரேட்ட பத்வென்ன புலுவா ஹித கனசல்லென் தியா கண்ண புலுவா பஸ்தவீமென் தியா கண்ண புலுவா நெத்த இங்குல கன நொஹிதம சதுடென் சனசீமென் சாமேங் இன்ன புலுவா தோடா கெனிமோ ஆகதே பேதலி கிரிமோ மகே ஆதே ஹரித மகே கொட்ட சஹவடாய் சாமினாங்கே சிந்துவாக தென்ன தர்ணிய கல விளக்கம சேன கம்ராத் மென்ன மியர் தந்த நகிதுனே ஹமோம் எக்கத்து கரகான் சுபசம் தேவாக் சாமினாங்கே லாசன சிந்துகட் அப்பிவாட் எக்கத்து கரகான் ஹொரனின் இனோகா உபாலே துவ சிதுவ எக்கத்து கரகான் கிளை ஏ மெசேஜ் எக்கே தேன்னு ஹாய் கசோன் யன்ன கலியன் கோமாலியாத் மெசேஜ் எக்கா கேவா ஹனாங் அது ப்ரோக்ராமிக பட்டாங்கடிந்திம மங்கித்து உகுள்ளுமா வாமத்தக் கரா கேலா காரினே காரினே தமங் ஹெட்ட எனவாத கேலை ஹிதே சக்கியா குக்குசாக் தேனோது எக்கட ஹல பலான் கோமங்க என்னவா கேங்க என்னதா மாமா சாமிக்கா மனோஜினி சுபதாவசாக்கு.

0: சுபசந்தியாபா கதராய் வினாடி த ஹயாய் விழாவ ஈவினிங் டிரைவ் வெக்க அதாவது அப்பே வேட பட்டாங்கார்ன விழாவ அலுத் சாத்திய காராம்பே
1: அலுத்
0: சாத்தியா பட்டாங்கான்னு கூட அலுத்
1: ஜீவிதே போட்டா வினாஸ்கர் கார்னா வினாஸ் மாவத்த கரையான்னு கேள்வி ஹிதனவனா ஹா ஹா இக்கட விலாவக்கலா வக்னே நீ ரைட் ட்ரை அண்ட் ட்ரை ஒன் டே யூ கேன் ஃப்ளை கேனோ அம்மோ அம்மோ அம்மோ பட் பேசறாகே
0: ஹத்தரை விடாடிடா ஹத்தரை விடா

0: அவசர பகாய் வினாடி பணம் சிதைக்காய் விழாவு வியாபார கரணவகி ஹீனாக்கு எல்லாத்தையும் பாயிட்டு தேங்க வியாபார ஹரி தியூனு கரகான்னு தமன்ட்டு தமங்கே
1: ஆரம்ப கரான தன்மம் வாட புல்வாங்க மதியனம்.

0: மெய்பே மொழிவு மத கிரீம சுரேக்கு முமாக தொண்ட
1: வாகனேக கமன் கரண விட்டு நித்தரம ஆராக்ஷித பந்தபாட்டிய பெலந்தியமட்டு அம்மத்தக்க நுகரான்ன
0: சுப கமனாக பரிசமின் கிகிலேன்ன

ஒன்று மனந்தே பாதர் கொச்சர் பிரபல சத் சமுதுர தரநேக்கரு ஆவா சத் குழு பவ தெரிந்து ஆவா மிக ரோசமல் லேஹனாவுக்கிடமே ஹோயாகின ஆவி கட்டு இம்புல் மெத்தேங் கட்டு அத்து மெத்தேங் மகா சாகர மெத்தேங் மகா கல்குழு மெத்தேங் அணிக மே ஹோயாகின என்னக்கூட மகா ஆலோக்கியாக திப்பித்னே தரு எலியின் பேவரமென ஆவா சந்திர ஆலோக்கியாக்னிமே திபுனே தரு எலியின் ஏத் மம உபவ சுயா ஆவா

0: சுமாரதி வெல்தியனா பாமசியும் கண்டு பேதி வெல்தியனானே வேங்க மணிகட ஒழுகேக்கும் வைக்கிறதுனா மணிகட அக்கா பேத்த கரகரம் வத்துருக்கும் கட்டி இதாகணும் திடீர் பயப்பட்டனா இன்ஜெக்ஷன் ஆகணும்னா தவிர்த்து வரணும் இஸ்பிரித்தாரு இல்லை நான் தருவேணும் ஏ அப்பே சாமானியம் பௌத்திகோ தீர்னாவு காய்க ரோகுலட்ட அப்படி அம்மா காரை விசுந்தும் திபேணும் நமக்கு அப்பே மனசட்ட அப்பே சித்த உள்ளட்ட ஹெம விசுந்தும் மே ஏ சித்த உள்ளட்ட அப்படி பொழுவாந்த மே அப்பே ஆனால் துத்தர் மாத்தே காவட்ட ஹெமனத்தம் பாவம் செய்ய துத்தர் மாத்தியா மட்ட ஹிதியா மாறு ஹேம கீழே துத்தர் மாத்தாட்ட பேனி உண கட்டுவேன் ஹரி ஹெமனத்தான் நலாவதியில் ஹரி மே ஹிதையா மாறு மைண்ட் பேனி அதிகரித்து பீடனே வகை எதுகொட்டு சமாளாட்ட அப்படி சனசீம திபின தெம் திபினும் கிணைக்கு மத்த என்ன பொழுவாங்க ஹிதே அசானே கத்துனாம கீழா கங்கக் தியா பலாங்கின் கலையாவாக் தியா பலாங்கின் ஏமனத்தான் தனி வேலா கந்தக் தியா பலாங்கின் ஏமனத்தான் கந்தக் குருநகர பீம பலாகிறேன் முகக்கரை கேட்க மனுஷங்க ஹித் ஹெதன கிரம தீனும் சமாளாவோட தமா வடா பிரியகரன் எக்கினா சுயாகின ஓகே உணுசும் ஓகே வதான் ஓகே செவநிலையாட்ட ஹீட்ட போகாம சமாளாவிட்டு போ தவுள் சுவையின அவஸ்தா திபேனும் இது மே எவனி அவஸ்தாவா மேட்ட சுவையை தேன்னே தமங்கே பிரியாகி செவனி துருளே சேரும துக்க தோமனசிய மானசிக கம்பாவான் அகம்பாவான் அகாமகா கண்டு திபேன எக்கம சேம பூமிய அன்னைத்தனு ஏகதமை மே கேன்னே லோம் எப்பாவி லோம கலக்கிரி தேவி தேவி தேவி இனாவேதி தேவிரா தேவில இன்னாவேதி உபி தயாபர இக்கம் வதனுக்கின் மகி ஆத்மி சூப்பர்த்தி ஏமத்தமை தன் சமஹர கெனகுட புல்வாங் கம்பாவோட பத்து வச்சுக்கிறான் தவாத் கம்பாவோட பத்துக்கிறான் தவக்கிற புல்வாங்க அந்த மாதிரி புத்தஜான் இசா கோதமிய தூகன என்னவா மே மலை கதா கரைய தியாகிறோனிக்கா கரைய தியாகன எவெல்லாம் දැන් ඔක්කොම හම්බෙන හම්බෙන අයෙන් අහනවා මපුතුන්ට බෙහෙත් දනුමෝද ඔක්කොම කියන ඔය දරුවා මැරිලා විසි කරන්න බුදුහාඳුර ගාවට එනවා බුදුහාඳුර ගාවට ඇවිල්ලා අහනවා මපුතුන්ට බෙහෙත් දනුමෝද දනිමි ඒ වචනේ ඇදින දනිමි ඊට පස්සේ නිතරු ටික දනිමි කියපු ගමන් ඇගේ මානසික ආවේගය තවදුරට සංසිලයි වගේ සත්පුරුෂ ඇසුරු එහෙම නැත්නම් මෙයාගේ ප්‍රේමාන්තයගේ මේ ප්‍රේමාන්තයගේ වචනයක් සමල්ලාවට දාහක් ගිනිනිවන්න පුළුවන් අසා අසෝබර නින්දා ගැරහුම් වැලහින්නක සේ වැලපෙන මොහොතේ දැන් මේ වැලහින්න කියන වචන ගීතමේ වචනයක් නෙමෙයි නමුත් සුනරත් මහත්තයාක දා ගන්නවා මොනිද මේ වැලහින්නේ වැලපෙනව හර දිනවද මාතලේ පැත්තේ එහෙමත් ස්කෝල ගිබ්බගම පැත්තේ එහෙම නේ ඇත්තට මමත් මේ තාම කල්පනා කරනවා මේ සුනරත් මහත්මයාගේ යෙදුම මේ වැලහින්නකසේ වැලපෙන මොහොතේ වැලහින්නක් එහෙම වැලපෙනවද්ද වැලපෙනයිද සමහරලාට මට මතකයි වලස් දඩේ
1: විමලත්
0: කුමාර යමගේ මේ අර එමීට ඇදී යනතුරු දුරටම සද්දේ ඇසුනා පැටවුන් වැලපෙන සද්දේ සංවේගයෙන් මා සිටි
1: බැස්සද
0: පැද්දේ වැලපෙයි කියලා රැඩ උඩ පැන වැව මැද්දේ හොම තියෙනවා ඒකේ වැලස් පැටව වැලපිත් ඇටගෙන ඒ වගේ වැලපින් වැලඉන්නොත් වැලපෙනවා ඇති ඉතින් ඒ දරුණු විදිහට වැලපීම තමයි මේ පොළොවේ හැපියමින් වැලපීම තමයි මේ වැලහින්න කියන වචනෙන් අරන් තියෙන්නේ වැලහින්න කෙසේ වැලපෙන මොහොතේ පවනේ පවින ඔබේ සුන්දකින් පිපාසිත වූ හද

0: அங்கோட்ட மே கபிதிகுள்ள பெற்ற உங்கள்ட தகின்னு கொள்வாங்க மகா காணதாகவே உங்கள்கிட்ட ஆந்த வேட்டனாக முன்னதெல்லாம் சொன்னது நம்ம அப்பயே ஒழுவு அவள் நம்ம அப்பிட்ட பேணும் ஆந்தா தியே கிலின்னு அது நிய பாவின வகை நம்பி துருஹிச ஹாது திதி உன் குருளன் கொயே கிஹிந்த இகில்லி தெங்க அப்பிட்டு அப்பே ஜீவித்த துக் பரவு நாம அப்பிட்ட பரிசறையா காட்டுக்காய் குருள்ளு பேணித்தே கஸ் முதும் ஹாதுன்னு குருள்ளு கூ ஹமுவீ எசட்ட எசக் நெகு பஹன் நிவீங்கியா தெனு கல்ஹி எசட்ட சக் கப்புனாம அருகில் மெனிக் கெட்டது கக் முனகுனவாகி பஹன் திக எலி திகக் தெல்லுனாகி இவ் ஒக்கோ நிவிலகி இல்ல சுந்தர ராத்திரியம மாவேத்து சித்தின் பலா இந்தியனு செல்வி மே ராத்திரிய மந்தியா பரங்கின்வா ஐ மாவ சுந்தர நெத்திகிற ராத்திரிய மட்ட சுந்தர நெத்தி முனிகா உபு நெத்திரிசா
1: அவசராய் எனம் அதட்ட சமுகான்னா හදවතේ මහා බරක් තියාගෙන සමහර සමුගැනීම් අපට දරා ගන්නට නොහැකි. එහෙත් ජීවිතයේ තියෙන අස්ථිර භාවය මෙන්න මේකයි කියලා පසක් වෙති. අපි තේරුම් ගන්නවා ඉසියල අපි දරාගත යුතුයි කියලා. පසුගිය සිකුරාදාත් සාදදිය දහර මවෙන්කලේ ආචාර්ය නන්දමාලනියන්ගෙන අමත එවැගේම සෙනසුරාදා ඉරිදා දිනයන්හිදී සාදින රූපවාහිනියෙන් ලකඩ ගුවන්විදුලියෙන් විවිධ වැඩසටහන් එතුමිය පිළිබඳව අප ගෙනාවා. එතුමියගේ ගීත අහන්නට වෙන් කරගත්තා. ඒ කොයිතරම් වැඩසටහන් ගෙනාවත් අහන්නට තවත් බොහෝ දේ ඉතිරිව තියෙනවා. කියන්නට තවත් බොහෝ දේ ඉතිරිව තියෙනවා. ඒ සියල්ල තවත් නවාතනකදී හමුව ඔබත් එක්ක බෙදා ගන්න බලාපොරොත්තුෙන් සමුගෙන යන්නේ. වඩා හොඳ, වඩා සුන්දර, වඩා ආදරණීය දේශයක් වෙනුවෙන් සිහින දැක්ක ජාතියේ යශෝරාවය ඒ වෙනුවෙන් කළ කැපකිරීම් වලට හිස නමා අපගේ ආචාර්ය ප්‍රණාමය පුද කරමින් ශ්‍රී ලංකේය ගීතයේ යශෝරාවය ආචාර්ය නන්දා මාලනියනි ඔබට උතුම් නිර්වාණ සුව